முத்த முஷ்கு அதுஃபர் ஹென்சி பைரான் ஜோங்காய் தே தைலோலோ ஷோபிஷாபாஷ் சை போ சைலோலோ ரோனி கோத் கை யாமத் போஜல் சாஸ் சாஸ் போஜை ஆமுத் சாயே யாந்திராஸ்.